பட்டமியோ ரருவான் உங்களுங்க வாக்கொரு ஜீசோவோளோ மார்க் சாப்டர் 14 வேர்ஸ் 3 கண்ணன்மம் கைங்கன் பண்ண ஜீசோம் நீ நான் உன்னால் நிறி மங்க யாக்கு பித்தேனேன் நத்தா கைங்கன் குவாமன் ஜாய்மன் குழா நிறி மங்க காங்காச்சிலிம் நான் கைங்கன் பண்ண ஜாய்மன் மஞ்சி நான் ரீரிமி புருந்தியோ கைங்கன் புடாக்கேன் மறு நான் பண்ண லிங்கன் பிச்சுவாய் வாக்கொரோனோ கையக்க விக்கரா பல பட்டமின் பந்தம்பலைய கொழுங்கியன் கோங் முணுங்கரி மென் மறு நுச்சுரோ பந்த யுல்ங்கோம் க குச்பருவனம் நான்கைங்கன் ஊங்குளிங்கு வாக்குரோ க வற்புறும் பந்தாங்கு வாக்குறோன் திக்கன் மழை மென் மறு ருப்பியா முருக்கை மென் க லப்துமன் நன் பந்த முழுக்குறியன முணுங்கறிஞ் பல ரருவனன் ஊங்குளிங்கு வாக்குறும் ஜீசுவளின் முழுக்குறளே க தனாலி பந்த யூல்ங்குயும் வரையுந்தன தைக்குவனன் பிச்சனன் நான் உன்னு தாங்க உங்களை உங்க வாக்குறோம் ஜலத்துவான் நுணு வரி தாங்க ஜல்லியம் நான் ருப்பியா உன் முருக்காய் உன் க ருப்பியம் நுணு வரி பண்ணா குங்கராங்குனா முரு விக்மி நான் யோருங்குனு வரான் பல நான் ஜீசும் கரு வந்த நாளைங்க பிக்கனான் குங் நரும வரானான் நான் கவல் வரானான் கோ மழை வைத்துவா தங்கும் நான் உங்க வாக்குறோன் பிச்சுவாய் ஜாம ஞாக்குன்னு உன் நம்ப உரு விக்ம யோருங்க வரா நாரு கைங்க நீனை நுமாலைங்குழு ஜீனால் பிச்சுளிங்கோ கபிலஞ்சமியும் நாக்க வர நானஞ் தங்கும் கையங்காரு மாலைங்கு குளிச்சேன ரக்கழம் பந்த பழக்கத்துங்கரை யூல் வர தங்கும் தாவு ரக்கழ நம்பி பி வலா டாம்புளி யுமும் கங்காக்குயனால் பழக்து ஜினாக்குழி பட்டமி உழுவி மதாவோ பந்த நான் ஞாக்கு ஜாம பிச்சுவாய் உவாக்குரு காத்துழா க குழுக்குன்னு பந்தாய் தன்கு யூல் மர பிச்சுவாய் மழங்கியே.